ஜா பரம் புலாய் சப் ஜக திரீ ஃபாவி ஹோய் பால சோ சவ் சாத் நா தேவை கிளா சலே திஸ் நாள் குரு பிரசாதி.